திம் திம் நா தக்க திம் திம் நா கிட்டத்தக்க திம் திம் நா திம் திம் திம் நா கத தக்க திம் த திம் திம் திம் நா கிட்டத்தக்க திம் திம் திம் திம் திம் நா திம் திம் நா கத த திம் திம் நா தக்கிட்டத்தக்க திம் திம் நா dim dim na udin taka dim din na ko thing na dim dim na dim dim na taka dim dim na kida taka dim dim na dim dim na tata dim dim na kida taka dim dim na

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்நேரமும் இந்திய இசை. இப்போது டிஏ ஹரிஹரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, விவி ரவி அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். முதலில் எந்தரோ மகானுபாவுலு, தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, ஸ்ரீராகம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a flute recital by T.A. Hariharan. He begins with Yentaro Mahanubhavalu in Rag Shri, set to Aditaal, a composition by Thyagaraja.

0: அடுத்து கஜானன பாகிசதா, லலிதா தாசர் ஏற்றியது, ராகம் ஜெகன் மோகினி, ரூபக தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு கஜானன பாகிசுதா இன் ராக் ஜெகன் மோகினி செட்டு ரூபகம் தால், அ காம்போசிஷன் பை லலிதா தாசர்.

0: சாமகான வினோதினி, லலிதா தாஸ் ஏற்றியது, ராகம் ஹம்சானந்தி, மிஸ்டர் சாபதாளம்.
1: He now presents சாமகான வினோதினி in ராக் ஹம்சானந்தி, set to மிஸ்டர் சாபுதால், a composition by லலிதா தாஸர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஏ ஹரிஹரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி வி ரவி அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்வரராக சுதா, சங்கராபரணம் ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by T.A. Hariharan. He is accompanied on the violin by V.V. Ravi, on the Mridangam by Palghat R. Hariharan, and on the Gattam by Palghat V.A. Sundaram. T.A. Hariharan will now present Swara Raga Sudha in Rag Sankara Bharanam, set to Adi Tal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்எல் நேயர்கள் இதுவரை கேட்டது டி ஏ ஹரிஹரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, பி வி ரவி அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு பி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. இந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a flute recital by T. A. Hariharan. He was accompanied on the violin by V. V. Ravi, on the mridangam by Palghat R. Hariharan, and on the gattam by Palghat V. A. Sundaram. This program was contributed by the studios of All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

மதனயனா நனகர நளின் பரம புருஷ ஹரி பிரணயின் மதன கமல குருகுஹ தரணி ஸ்வரணு தரங்கநாதரம மதன கமல குருகுஹ.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane, Tyagarajar Kirtane, Ragam Amrita Varshini, Adi Talam.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அடையாறு கே லக்ஷ்மணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணபதி நீ எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DT.

0: இந்தியன் மியூசிக்.
1: இப்போது
2: அடையாறு கே லக்ஷ்மணன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ஸா அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி, முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: அரங்கிசையில் நிறைவாக சின்ன சின்ன பதம் வைத்து அம்புஜம் கிருஷ்ணா இயற்றிய பாடல் காபி ராகம் ஆதிதாளம்.
1: சின்ன சின்ன பதம் வைத்து.

0: அடையாறு கே லக்ஷ்மணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி இஞ்சிக்கொடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. Listen now to a Nagaswaram recital by Injikudi Shri E.M. Subramaniam. Nigashil Todakamaha, Nenarunchara, Tyagarajar Kirtanai, Simma Vahini Ragam, Adi Talam. The concert begins with Nenarunchara, Saint Tyagaraja's composition, in Rag Simma Vahini, set to Adi Tal.

இனி ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் தர்பார் ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி's composition in ராக் தர்பார் செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஞ்சிக்குடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை. This is ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a Nagaswaram recital by இஞ்சிக்குடி ஸ்ரீ E.M. சுப்பிரமணியம்.

இனி ராமா நீபை தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ராமா நீபை, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் கேதாரம், செட் டு ஆதிதாள்.

நிறைவாக என்றும் உந்தன் நாமமே துடை. தஞ்சாவூர் சங்கர ஐயர் பாடல். பெஹாகிராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு என்றும் உந்தன் நாமமே துணை. தஞ்சாவூர் சங்கர ஐயர்ஸ் காம்போசிஷன் என் ராக் பெஹாக் செட் டு ரூபக்தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இஞ்சிக்குடி இஎம் சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை இஞ்சிக்குடி ஸ்ரீ இஎம் சுப்பிரமணியம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.